0: பிரணய வசந்தம் தளிரணியும் போல் பிரியசகியந்தே மௌனம். பிரணய வசந்தம் தளிரணியும் போல் பிரியசகியந்தே மௌனம்.
1: அழகின் சகியாய் அணையும் போரகளிலேதோ புதிய விகாரம் அணியுகையாணின் விஷாதம்.